0: பிரபலா
1: சைபால்
0: நடுவுல காமரா
1: சைபால்
0: வரது புள்ளா
1: சைபால்
2: 80 சமச்சரால்கா மீ ஆரோக்கியானிக்கு ஸ்ரீ அபிலாஷி சைபால்.